0: விதை கதவுல அண்டித்தனை
1: மாட்டதோ கீரணி மதிலோ தாகமே சிலிபி முத்துக்கை சின்னுக்கு தேனை